அங்க வடக்கு பக்கம் போரடிச்சோழி வேளாரி வேளோ தெய்கிதை அங்கு வடக்கு பக்கம் போரடிச்சோழி வேளாரி வேளோ தெய்கிதை வாழின